0: അടുത്തുള്ള നേത്ര ബാങ്കിലേക്ക് വിളിച്ച് അറിയിക്കണം. നേത്രദാതാവ് ആകുന്നതിന് ചിലവ് ഒരു ചെറിയ സ്നേഹം മാത്രമതി. നിങ്ങളുടെ കണ്ണുകൾ ദാനം ചെയ്യാമെന്ന് പ്രതിജ്ഞ ചെയ്യുക. നേത്രദാനം മഹാദാനം. ഇരുളിൽ കഴിയുന്നവർക്ക് വെളിച്ചമേകുക. നിങ്ങളുടെ സ്നേഹിതരെയും ബന്ധുമിത്രാദികളെയും നേത്രദാനം ചെയ്യുവാനായി പ്രോത്സാഹിപ്പിക്കുക. നേത്രദാനം ചെയ്യുന്നതിനായി ബന്ധപ്പെടൂ അഹല്യ ഐ ബാങ്ക്, അഹല്യ ഫൗണ്ടേഷൻ ഐ ഹോസ്പിറ്റൽ, പാലക്കാട്. ഫോൺ 9188954112, 04923225000.
1: അതെ, ഫോക്സ്വാഗൻ ബൂട്ടിസ് നാലാം വാർഷികം ആഘോഷിക്കുകയാണ്.
2: ഈ സ്പെഷ്യൽ ഒക്കേഷനിൽ ഫോക്സ്വാഗൻ ബൂട്ടിസിനോടൊപ്പം 1.3 lakhs രൂപ വരെ വിലമതിക്കുന്ന പ്രത്യേക ആനുകൂല്യങ്ങളും 3 മാസത്തെ EMI ഹോളിഡേയും ഒപ്പം ചില മോഡലുകൾ ആകർഷകമായ വിലകളിൽ.
1: ഉടൻ ഫീനിക്സ് ഫോക്സ്വാഗൻ ഷോറൂം സന്ദർശിക്കൂ. TNC apply.
3: ഇത് നമ്മ നേരം വിത്ത് RG ഹീര ഓൺ അഹല്യ FM.
4: വണക്കം മക്കളെ. இந்த பூமியில பல நாடுகள் இருக்கலாம், ஆனா ஒவ்வொரு மண்ணுக்கும் ஒரு தனி மண் வாசனை இருக்கும். அதே மாதிரி நம்ம தமிழ் மண்ணுக்கும் ஒரு தனி அடையாளம் இருக்கு. அது நம்ம மொழி மட்டும் இல்ல, நம்ம பண்பாடு, வாழ்க்கை முறை, நம்ம கலை. சென்னையோட வேகமா இருக்கட்டும், கோயம்புத்தூரோட வளர்ச்சியா இருக்கட்டும், மதுரையோட கம்பீரம் இருக்கட்டும், இல்ல தஞ்சாவூரோட வரலாறு இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் நம்ம கலாச்சாரத்தோட சுவடுகள் இன்னும் உயிரோட இருக்கு. ஒரு ஊர் திருவிழானா என்ன நினைவுக்கு வருது? தேரோட்டம், மேளம், நாதஸ்வரம், குழந்தைக சிரிக்கிற சத்தம், பஞ்சமிட்டாய், அப்புறம் காலை நிகழ்ச்சிகள், அப்புறம் கலை நிகழ்ச்சிகள். அந்த கலை நிகழ்ச்சிகள் தான் நம்ம இன்னைக்கு பேச போற நாட்டுப்புற கலைகள். நாட்டுப்புற கலைகள்னா என்டர்டெயின்மெண்ட் மட்டும் இல்ல, அவ நம்ம முன்னோர்களோட வாழ்க்கை, உழைப்பு, பக்தி, சந்தோஷம், வெற்றி, சமுதாய ஒற்றுமை எல்லாத்தையும் சொல்லும் ஒரு மொழி. ஒரு காலத்துல டிவியும் இல்ல, மொபைலும் இல்ல, சோசியல் மீடியாவும் இல்ல, அப்ப மக்களை ஒன்னு சேர்த்தது இந்த கலைகள் தான். ஒரு ஊருக்கு திருவிழானா இந்த கலைகள் இல்லாம கம்ப்ளீட் ஆகவே ஆகாது. சோ இன்னைக்கு நாம தமிழ்நாடுவோட முக்கியமான நாட்டுப்புற கலைகள் பத்தி ஒரு அழகான பயணம் போக போறோம். இந்த பயணத்துக்கு ஆரம்பமா ஒரு எனர்ஜெட்டிக் எவர் கிரீன் ஃபாக் பாடல் தான் நாம முதல்ல கேட்க போறோம். திண்டிகல் சாரதி படத்திலிருந்து திண்டிக்கல்லு திண்டிக்கல்லு அப்படின்னு ஒரு சாங் தான் கேட்க போறோம். திஸ் இஸ் அஹல்யா FM, திஸ் இஸ் RJ ஹீரா வித் யூ. இது நம்ம நேரம், ஸ்டே டியூன்.
5: ஆடி காத்துலயும் ஆடுதடி ஓடுதடி அழகையும் ஓடுதடி அன்பே ஓசேலே, நீ முன்னே நடக்கையிலே கையாட்டி அழைக்கிதடி முன்னே வருவா.

0: சொந்தமா சுருத்தா கால ஓட்டுன கரச காட்டுமண்ணா சேலையில ஓட்டுன சவக்காட்டு மண்ணா அவனா இவனா ஆத்தரமா என் வீட்டு
1: மூஞ்சிய பேத்துற
2: தள்ளி ஊப்பராவளா

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. മറുപടിയും ഉങ്ക എല്ലാവർക്കും വണക്കം. இந்த பாடல் கேட்டாலே என்ன ஞாபகத்துக்கு வருது? மாங்கு இல பூங்கு இல ஊர் திருவிழா மேலும் ஆட்டம் அப்படியே கரகாட்டம் தானே. கரகாட்டம்னா தலை மேல அலங்கரித்த கரகம் பேலன்ஸ் பண்ணிட்டு ஆடுற ஒரு அற்புதமான ஃபோக் டான்ஸ். ஆனா இந்த கலை வெறும் டான்ஸ் இல்ல, இதோட ஆரம்பம் பக்தியோட சேர்ந்தது. குறிப்பா மாரியம்மன் கோவில் திருவிழால மழை வேண்டி மழை பெய்யறதுக்காக மக்கள் பக்தியோட கரகாட்டம் ஆடினாங்க. கரகம்னா என்ன? அது ஒரு அலங்கரித்த குடம். அது தலைமையில பேலன்ஸ் பண்ணிட்டு கீழே விழாம மேலத்துக்கு தகுந்த ரித்தம்ல ஆடுறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக பல வருஷம் பிராக்டிஸ் பண்ணுவாங்க. சக்தி கரகம், ஆட்டக்கரகம், இந்த டான்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் புரியும். வாழ்க்கையும் இப்படித்தான், பேலன்ஸ் இருந்தாதான் அழகா இருக்கும். வேகம் இருக்கலாம், ஆனா பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். இன்னைக்கும் தமிழ்நாடோட பல ஊர் திருவிழாக்கள்ல கரகாட்டம் முக்கிய இடம் பிடிச்சிருக்கு. இந்த கலை பாதுகாக்கிற கலைஞர்கள் நம்ம பண்பாடோட உண்மையான பொக்கிஷங்கள். இந்த கலையை உலகம் முழுவதும் ஃபேமஸ் ஆக்கின படம் தான் கரகாட்டக்காரன். அப்ப கரகாட்டம் சொன்னாலே ஞாபகம் வர்ற அந்த எவர்கிரீன் பாடல் கேட்கலாமா? கரகாட்டக்காரன் படத்துல இருந்து மாங்குயிலே பூங்குயிலே. ஆன்லி ஆன் இது நம்ம நேரம். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം.
1: ഇപ്പ നമ്മ പാക്ക പോറത് ரொம்ப அழகான ஒரு ஃபோக் டான்ஸ். அதுதான் ஒயிலாட்டம். ஒயில்னா என்ன தெரியுமா? அழகு, மேன்மை. பேருக்கு ஏத்த மாதிரியே இந்த டான்ஸும் ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா இருக்கும். மதுரை, திருநெல்வேலி அப்படி தமிழ்நாடு பகுதியில இந்த கலை ரொம்ப பிரபலம். யூஸ்வலி குரூப்பா தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. கையில கலர்ஃபுல் துணி பிடிச்சிட்டு மேலத்தோட ரிதம்க்கு ஒரே மாதிரி ஸ்டெப்ஸ் போடுவாங்க. பார்க்கும்போது ரொம்ப சிம்பிள் மாதிரி தெரியும், ஆனா ஒரே ரிதம் மெயின்டைன் பண்றது, கோஆர்டினேஷன், டைமிங் எல்லாம் ரொம்ப முக்கியம். ஒயிலாட்டம் நமக்கு இன்னொரு முக்கியமான பாடம் சொல்லுது, ஒருவரால எல்லாம் முடியாது, சேர்ந்து நடந்தாதான் அழகு. அதனாலதான் இந்த டான்ஸ் டீம் வர்க்கோட அடையாளமா பார்க்கப்படுது. வில்லேஜ் ஃபெஸ்டிவல்ஸ், கவர்மெண்ட் கல்ச்சுரல் ப்ரோக்ராம்ஸ், ஸ்கூல் ஆனுவல் டே, எங்க பார்த்தாலும் ஒயிலாட்டம் மக்களை கவரும். இந்த மாதிரி கலைகள் இன்னும் பல இளைஞர்கள் கத்துக்கிட்டு அடுத்த ஜெனரேஷன்ஸுக்கு எடுத்துக்கு போறது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷம். இந்த அழகான வில்லேஜ் ஃபீல கண்டினியூ பண்ணலாமா? அடுத்த பாடலுக்கான டைம். மனம் கொத்தி பறவை படத்திலிருந்து டங் டங் ஃபாக் சாங் தான் நாம இப்ப கேட்க போறோம். இது நம்ம நேரம் ஆன் அஹல்யா எஃப்எம். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം.
1: உங்களுக்கு பிடிச்ச அனிமல் என்ன அப்படின்னு கேட்டா குதிரைன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. குதிரை வேகம், கம்பீரம், வீரம், இந்த மூணும் சேர்ந்த அடையாளம் தான் குதிரை. அந்த கம்பீரத்தை நம்ம நாட்டுப்புற கலையா மாத்தினது பொய்க்கால் குதிரை ஆட்டம். பொய்க்கால்னா பொய்க்கால், அதாவது ஆர்டிபிஷியல் லெக்ஸ். கலைஞர்கள் ஒரு பெரிய குதிரைய உறவம் போல காஸ்டியூம் அணிஞ்சிட்டு அது மேல சவாரி பண்ற மாதிரி நடனம் ஆடுவாங்க. அவங்க கால்களை நீங்க பாத்தீங்கன்னா மரக்கட்டை மாதிரி தான் தெரியும். அதனால குதிரை நடக்கிற மாதிரி ஒரு அழகான தோற்றம் நம்மளுக்கு அப்படியே கிடைக்கும். இத பாக்குறது ஒரு டான்ஸ் பாக்குற மாதிரி மட்டும் இல்ல, ஒரு நாடகம் பாக்குற அனுபவம். ராஜா ராணி கதை, வீரர்களோட வரலாறு, ஊர் மக்களோட சிரிப்பு எல்லாம் இதோட சேர்ந்து இருக்கும். கோவில் திருவிழா, கிராமத்து சந்தை, எங்க நடந்தாலும் இந்த கலை வந்தா குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் அதை ரசிப்பாங்க. டெக்னாலஜி வளர்ந்தாலும் இந்த மாதிரி கலைகள் தான் நம்ம மண்ணோட சுவைய மறக்க விடாம பார்த்துக்கிட்டே இருக்கிறது. ஸோ இதே வில்லேஜ் திருவிழா மூடோட நம்ம அடுத்த பாடலுக்காக வெயிட் பண்ணுவோம். நாடோடிகள் படம் பார்த்துருக்கீங்களா? அதுல வர்ற ஆடுங்கடா சாங் தான் நாம இப்ப கேட்க போறோம். இது அகல்யா FM, திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ. இது நம்ம நேரம், ஸ்டே டியூன்ட்.
2: என்னன்னா முன்ன பின்ன எழுதுன்னு இருக்கேன், நல்ல கண்ணை மூடி குத்துங்க.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹലി എഫ് എം. தமிழ் பண்பாட்டுல மயிலுக்கு ஒரு தனி இடம் இருக்கு. அழகு, கம்பீரம், மேன்மை, இந்த மூணுக்கும் அடையாளம் தான் மயில். அந்த மயிலின் அசைவுகளை மனித நடனமா மாத்தினதுதான் மயிலாட்டம். இந்த கலைஞர்கள் மயில் இறகுகளோட அலங்கரித்த ஒரு உடையெல்லாம் அணிந்து மயிலோட நடை, தாளை, அசைவு, சிறகுகள் விரிக்கிற அழகு எல்லாத்தையும் நடனத்துல காமிப்பாங்க. இந்த கலை முருகனோட நெருங்கிய உறவு கொண்டது. முருகனின் வாகனம் மயில் என்பதால் பல கோவில் திருவிழாக்கள்ல இந்த நடனம் முக்கிய இடம் பிடிக்குது. மயிலாட்டம் பார்க்கும்போது நமக்கு ஒரு அமைதி கிடைக்கும். வேகம் இல்ல, அவசரம் இல்ல, ஒவ்வொரு அசைவும் ஒரு கவிதை மாதிரி இருக்கும். இயற்கையை ரசிக்கவும், விலங்குகளை மதிக்கவும், கலையை நேசிக்கவும் இந்த நடனம் நம்மளுக்கு நினைவுபடுத்துறது. சோ இந்த மேன்மையான உணர்வுக்கு பொருத்தமான ஒரு இனிமையான பாடல் தான் அடுத்ததாக கேட்க போறோம். விஐபி படத்துல மயிலு மயிலு மயிலம்மான்னு ஒரு சாங் இருக்கு. சோ இப்போ அதை கேட்டுட்டு we will be right back. இது நம்ம நேரம் ஆன் அஹல்யா எஃப்எம். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா.

ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. ஒரு வெற்றி கிடைச்சா நம்ம என்ன பண்ணுவோம்? கை தட்டுவோம், சிரிப்போம், சில நேரத்துல சந்தோஷத்துல ஆடிடுவோம். அந்த வெற்றியின் சந்தோஷத்தை கலைய மாத்தினதுதான் தேவராட்டம். தேவர் அப்படின்னா தெய்வங்கள். தெய்வங்கள் வெற்றிய கொண்டாடி ஆடின நடனம் அப்படின்னா இந்த பேர் வந்தது. தேவர் என்றால் தெய்வங்கள். தெய்வங்கள் வெற்றியை கொண்டாடி ஆடின நடனம் அப்படி ஒரு நம்பிக்கையில தான் இந்த பேர் வந்ததுன்னு சொல்லப்படுகிறது. இந்த டான்ஸ்ல எனர்ஜி தான் முக்கியம். உரிமை மேலம் தப்போசை கேட்ட உடனே கால் தானே ஆடும், அதுதான் தேவராட்டத்தின் சிறப்பு. இது வெறும் டான்ஸ் இல்ல, ஒற்றுமை வெற்றி சமுதாய உறவுகளை கொண்டாடும் ஒரு பண்பாட்டு நிகழ்ச்சி. இன்னைக்கும் தமிழ்நாடுவின் சில பகுதிகளில் இந்த கலை பாரம்பரியமாக பாதுகாக்கப்படுகிறது. ஸோ வெற்றியும் தமிழ் மண்ணின் பெருமையும் கொண்டாடும் ஒரு பாடல் தான் இப்போ நம்மளுக்காக வெயிட் பண்ணுது. தேவராட்டம் படத்திலிருந்து மதுரா பலபலக்குது சாங் கேட்டுட்டு திரும்பி வாங்க. இது நம்ம நேரம் ஆன் அகல்யா எஃப்எம் அண்ட் திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரோ வித் யூ.

0: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം. சிலம்பம் என்றால் மூங்கில் கம்பால் செய்யப்படும் ஒரு பாரம்பரிய தற்காப்பு கலை. இது 1000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே தமிழர்கள் பயன்படுத்தின மார்ஷல் ஆர்ட். தெரியுமா, பாண்டிய காலத்துல படை வீரர்கள், மன்னர்களோட படை, இளைஞர்கள் எல்லாரும் சிலம்பம் பயிற்சி எடுத்தாங்க. இந்த கலை நமக்கு ஒரு முக்கியமான பாடம் சொல்லுது. பலம் இருந்தால் போதாது, அதை சரியான நேரத்துல சரியான முறையில பயன்படுத்த தெரியணும். இன்னைக்கு சிலம்பம் இந்தியால மட்டும் இல்ல, உலக நாடுகளிலும் கத்துக்கப்படுது. பல இளைஞர்கள் இத ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆகவும் ஃபிட்னஸ் பயிற்சியாகவும் கத்துக்கிறாங்க. தமிழ் பண்பாடோட ஒழுக்கமும் நம்பிக்கையும் சேர்ந்த ஒரு அடையாளம் தான் சிலம்பம். எனக்கும் சிலம்பம் கத்துக்கணும்னு ஆசை. நீங்களும் ஆசைப்படுறீங்கன்னா கண்டிப்பா ஒரு கிளாஸ்ல ஜாயின் பண்ணுங்க. நானும் யோசிச்சுட்டே இருக்கேன். ஓகே, சோ இப்போ அடுத்த பாடலுக்கான டைம். திருப்பாச்சி படத்துல இருந்து கும்பிட போன தெய்வம் அப்படிங்கிற ஒரு ஃபாக் சாங் தான் நம்ம கேட்க போறோம். திஸ் இஸ் அஹல்யா எஃப்எம், இது நம்ம நேரம், அண்ட் திஸ் இஸ் ஆர் ஜி ஹீரா வித் யூ. ஸ்டே டியூன்ட்.
1: கும்பிட போன தெய்வம்,
2: என்னடா இழுவ, மேட்டருக்கு வாடா.

0: ഓക്കേ, ഗുഡ് നൈറ്റ്.
1: ഇത് നമ്മ നേരം വിത്ത് ആർ ജി ഹീര ഓൺ അഹല്യ എഫ് എം.
2: அப்பாடா, இன்னைக்கு நம்ம பார்த்தது வெறும் நாட்டுப்புற கலைகள் இல்ல. ஒவ்வொரு கலையும் நம்ம முன்னோர்கள் நமக்காக விட்டுட்டு போன ஒரு பொக்கிஷம். கரகாட்டம் நம்மளுக்கு பேலன்ஸ் கொடுக்குது, ஒயிலாட்டம் ஒற்றுமையின் முக்கியத்துவ சொல்றது, பொய்கால் குதிரை ஆட்டம் ஒரு கற்பனையும் பேலன்ஸும் சொல்லி கொடுக்குது, மயிலாட்டம் இயற்கையின் அழகை பத்தி சொல்லுது, தேவராட்டம் வெற்றியை எப்படி கொண்டாடணும்னு சொல்லி கொடுக்குறது, சிலம்பம் தைரியமும் ஒழுக்கமும் சேர்ந்தாதான் உண்மையான பலம் என்று நம்மளுக்கு ஒரு ஒரு லெசன்ஸ் கொடுக்குது. இந்த கலைகள் எல்லாம் நம்ம வரலாறு புஸ்தகத்துல இருக்கிற பக்கங்கள் கிடையாது, இன்னைக்கும் உயிரோட இருக்கிற நம்ம அடையாளம். சோ அடுத்த முறை ஒரு திருவிழாக்கு போனா இந்த கலைகள் கொஞ்ச நேரம் நின்று ரசிச்சு பாருங்க. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் தெரியாது, நூற்றாண்டுகள் வரலாறு உங்க முன்னாடி உயிரோட நடக்கிறது போல இருக்கும். இந்த அழகான பயணத்துல எங்கூட சேர்ந்தவங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் ஒரு புது சுவாரஸ்யமான டாபிக்கோட உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் ஆர்ஜி ஹீரா சேயிங் பை பை ஃப்ரம் இது நம்ம நேரம் ஆன் அஹல்யா எஃப்எம். ஸ்டே டியூன்ட், பை பை. அச்சோ, வெயிட் பண்ணுங்க, எந்த சாங் லாஸ்ட்ல போடலான்னு கேட்டா அது வேற எதுவும் இல்லைங்க, நாட்டுப்புற பாட்டு படத்துல இருந்து ஒத்த ரூபா தார அந்த சாங் தான். சோ அந்த பாட்டை கூட என்ஜாய் பண்ணுங்க. பை பை, டேக் கேர்.